ஏனனம் தாம் வரதியொரைது அரசடவிகைதிதுடம் அவனித்த பாதுக்கைகள் வரையதுடம் ஏனனம் தாம் வரதியொரைது துவரத்தனத பாரவனு ஹொத்து துரையாகதா பரதனவலிரு நீனு மங்குதிம்மா துவரத்தனத பாரவனு ஹொத்து துரையாகதா பரதனவலிரு நீனு மங்குதிம்மா.

நடிமை தெலுங்கு தக்க திகு தக்க திகி தோம்தா ரித்த ரித்த கீண தக்க நக்க ஜம் தஜம் உதத்த ரித்த ரித்த கீண தக்க நக்க ஜம் தஜம் தோரித்த ரித்த கீண கனக்க ஜம் தஜம் தாத்தரித்த தகின கனக்க ஜம் தஜம் தாரி தரித்த கண தக்கொந்தரி தித்தம் தக்கது தக்கொந்தரி கித்தம் தாரி தரித்த கிண தக்கொந்தரி தித்தம் கிடுதர்கிடுதம் கிடுதர்கிடுதம் தாரி தரித்த கிண தக்கொந்தரி தித்தம் கிடுதர்கிடுதம் கிடுதர்கிடுதம் தாரி தரித்த கிண தக்கொந்தரி தித்தம் கிடுதர்கிடுதம் கிடுதர்கிடு